என்னதான் தூணாக்கிறதுக்குதான் கேட்டு தேத்த கேட்டேன். கேளு கேளு கேளு தாதா தாதா தாக்கேன் தாக்க தாக்க தாக்கேன் கேன கேன கேன கால்